0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்

0: வளம் பெருக நலம் வாழ்க ஆர்எம் ஃப்ரீ வானொலி நண்பாண்ட ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமையை தித்திக்கும் காலை வணக்கம். காலை 7 மணி ஆகிறது. 94.6, 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் அன்றாட காலையில் நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது தமிழ் நிகழ்ச்சி கேட்பர்கள் உங்கள் தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.
0: செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு மே மாதம் 19ஆம் தேதி, நம் மாதத்தின் வைகாசி மாதத்தின் 5ஆம் நாள்.

கோடி மங்களம் தரும் கோடி மங்களம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரும்பிய அனைத்தும் நடக்கும்

இந்த காலை ஜெபம் உங்கள் பாதைகளை செவ்வையாக்கும், வழிகளெல்லாம் உங்களை காக்கும். நம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும், நம்மையே கிடைக்கும். எல்லா நலமுடனும் வாழ்க, வளர்முடனும் வலிமை தரும் செவ்வாய்க்கிழமை.

பொறுப்பால் குடியியல் அதிகாரம் பண்புடைமை கட்சி நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பொருள் நீதியையும் நம்மையும் விரும்பிய பிறர்க்கும் பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டுவார் என்பதை இதன் பொருளாகும். தட் இஸ் தி வேர்ல்ட் அப்லோட்ஸ் தி கேரக்டர் ஆஃப் தோஸ் யூஸ்ஃபுல்னஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் எக்விட்டி அண்ட் சேரிட்டி.

பலம் பெருக நலம் பெருக நேர்மறையான எண்ணங்களுடன் நாளை தொடங்குங்கள். நாள் நிச்சயமாக நன்றாக இருக்கும். உங்கள் தேனி

0: அரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை

இது உங்கள் விருப்பமான ஆர்எம் ஸ்ரீ வானொலி. துள்ளி வரும் தேனிசை பாடல்களை உங்களுக்காகவே தொடர்ந்து 8 மணி வரை

அம்மா. நம்மிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் நம் அம்மாதான் நமக்கு பெரிய சொத்து. மேலும் முன்றெடுத்து கவிதை சொல்ல சொன்னால் முதலில் சொல்வேன் அம்மா என்று. இதோ அடுத்து வரும் பாடலை எல்லா தாய்மார்களுக்கும் நாம் அன்புடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் அளிக்கின்றோம். முகா ஊரிலிருந்து அம்மா நீலம், கணவன் குந்தன், மகள் அருவி, பேத்தி நீசி மற்றும் அமாசை குடும்பத்தார், பெஜிதோம்போ ஊரிலிருந்து உமா கங்கது பழனி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில். மேலும் சிறப்பாக இந்த பாடலை திரைபூம் வாக்குவா உளிர்ந்து அன்பு அம்மா அமைந்தவழி பொன்னன், அன்பு மகள் வனிதா, மருமகன் கசன், பேரன் பேத்திமார்கள், போர்ட்லூசூரில் இருந்து அம்மா தேவி, கணவன் தர்மா, மகன் சாம்பசிவம், மகள் மருமகள் ஜெனா, மகள் கேசவல்லி, மருமகன் திலான் மற்றும் அப்பசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில். மேலும் வாக்குவா உளிர்ந்து அம்மா வினுதா இயாபு, பவியஜோகாப்பாவிலிருந்து அம்மா மனோன் பெருமாள் மற்றும் பெருமாள் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் பாடல். ஹைலைன்ஸுலிருந்து சுசிரா ஜீவனமணி, ஜீவமணி கணபதி மற்றும் சுபாயன் குடும்பத்தார், அத்தை அம்பிகை ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் அம்மா. பா குளிர்ந்து ஜீவா கோவிந்தன், மகன் கிசந்தன், மருமகள் ரிஷ்ணா, தேசிகாமி, துவாஷ்லே.

இன்னும் சில நேயர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் அடுத்த பாடல் ஓர் வாழ்த்து பாடல். வெண்ணுவக்குவாவிலிருந்து திருச்செல்லன் திருமதி மல்லிகா செல்லப்பன் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவுக்காக மாமியார்பால், மேலும் அம்மா சிரோன், அப்பா சண்முகம், தம்பி மனோகன், மைத்துனி கெவினா, மகள்மார்கள் தலைவி பல்லவி மற்றும் நாயகம் குடும்பத்தார், செல்லப்பன் குடும்பத்தார் இதனை முன்னிட்டு கொஞ்சம் ஒரு சேர்ந்த அம்பாள் அப்பாவு கணவன் கிருஷ்ணா, மகன் கமலன், அப்பாவு குடும்பத்தார், நாயகம் குடும்பத்தார், செல்லப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக இந்த வாழ்த்து பாடல் திரு ராமலிங்கம், திருமதி லோகா தைலம் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு இன்றைக்கும் மகன் மவின், மருமகள் புனம், மகள் ஈஸ்வரி, மருமகன் கிசகன், பேரன் பேட்டிமார், தஷனா, கீதிகா, விஜயன், கர்ணி, டிக்ஷன் மற்றும் இதனை முன்னிட்டு விமலா, பொன்னன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் தைலம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாடலை உஷேத்தியாவூர் உளிருந்து திரு கார்த்திகேயன், திருமதி தேவாசேனா விகாசமி அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு மகன் கஜானனன், விமானன், சாம்பனி, சருபினி, ரோஷனம் சிறப்பாக போர்ட்விஸ் உளிருந்து அம்மா தேவி தந்தாயன் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதோ உங்களுக்காக நான் வழங்கும் சிறப்பாக ஒரு பாடல் வாழ்த்து பாட வந்தேன். நல்ல திருமணம் நடந்திருக்கு.

0: Continuous music. Music.
1: ஆரோக்கிய வாழ்க்கை உடல்நலம் குறைப்பு. குளிர்காலம் வந்துவிட்டது. குளிர்காலம் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம் உடலை வளர்க்கும் பருவமாகும். சூடான உணவை உண்பது, நன்றாக உறங்குவது மற்றும் சுறுசுறுப்பு இருப்பது ஆகியவை குளிர்காலத்தில் ஒருவரை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். முழு தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் விதைகள், மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள், ஏராளமான புதிய பழங்கள், காய்கறிகள் உட்பட்ட நன்கு சமநிலையான உணவை உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அவசியம். வைட்டமின் சி நிறைந்த உணவை நாம் உட்கொள்ளலாம்.

அடுத்த பாடலை விரும்பி கேட்போர். புபாசாவிலிருந்து திருமதி அம்பாள் அண்டி, கணவன் கருணா மற்றும் மருமகன்மார், மகள்மார், மகன்மார், பேரன் பேதிமார்கள், அண்டி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில். கற்றுபோனூலிருந்து பமேலா, உகாசன், ஜஸ்தீன், அக்காஜேசி, அத்தான் சிவன், சிவானி, செல்வன், பாட்டியம்மா, சரோஜ் மற்றும் வீரப்பன் குடும்பத்தார், ராமசுவாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில். டுவெட் படத்து பாடலாகும் இசை புயல் ரகுமான் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள அருமையான ஒரு புகழ்

அன்பு அன்பு ஆன்மாவின் அழகு. அன்பு ஓர் அழகான மலரை போன்றது. ஒருவரால் ஆழமாக நேசிக்கப்படுவது உங்களுக்கு வளத்தை தருகிறது. அதே சமயம் ஒருவரை ஆழமாக நேசிப்பது உங்களுக்கு தைரியத்தை தருகிறது. உங்களின் இன்றைய நாள் இனிமையாக நாம் அமையட்டும். நேர்மறையான எண்ணங்களுடன் நாளை தொடங்குங்கள். நாள் நிச்சயமாக நன்றாக இருக்கும். நீங்கள் பேச அல்லது கேட்க விரும்புவது ஏதேனும் உள்ளதோ

வாழ்த்துக்கள். பழமொழி, கடின உழைப்பு வெற்றிக்கான திறவுகோல். கடின உழைப்பு வெற்றிக்கான திறவுகோல். ஹார்ட் ஒர்க் இஸ் தி கீ டு ப்ராஸ்பெரிட்டி.

இசை பாடலை கேட்போமா? இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகிவிடும் என்பதை பொருத்தமாகி விடுகின்றது வாழ்க்கைக்கு. கலங்கிய தீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்து தீரும். கவலை வேண்டாம், இதுவும் கடந்து போகும். Arise, awake, stop, not till the goal is reached.

0: Center 94 North South 95.6 East West 98.2 You are listening to RM3 Radio.
1: இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மே மாதம் 19 நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் லமிச்சே உழைக்கின்ற பிரிசிலா ஏகம்பரன் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் அஸ்வின் மகள் குமிலா அக்கா கனகி அமாசிரோன் அன்னை பரவிதன் அனிவினா தனுஷா அனிபாலன் வக்குவாவில் இருந்த டனிலா அக்ஷய் மேலும் இதனை முன்னிட்டு ரமிச்சே உள்ளிருந்து

மக்களிடம் உள்ள நல்லதை கண்டு அவர்களுக்கு உதவுங்கள். சிதகூரின் பீப்புள் அண்ட் ஹெல்ப் தேம். மேலும் பலவீன மாணவர் ஒரு போதும் மன்னிக்க முடியாது. மன்னிப்பதே வலிமையானவர்களின் பண்பு. Forgiveness is the attribute of the strong.

பாடல் இது. அதாவது நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் வர்ஷா அவர்கள் வழங்கும் துளி ரகாலு என்னும் நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை அதாவது சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது அடுத்த ஒளிபரப்பில் மொரிஷியஸ் வானொலியில் நாம் உங்களை மீண்டும் சந்திப்பேன். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுகின்றவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசி. நேர்களின் நன்றி, வணக்கம். Wishing you all a wonderful day ahead. Stay safe, take care, and wishing you all the